வர்ணபரணம் பதீஜுனத்கொண்டதமாஞ்சனேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீரஹர்மதே பிரணயகாரான பிரபாஜுனத்துதாபவத்ருதேஹாயோ அஞ்சனி கர்வன்புதோ பிரகட விக்ரம வீர வைத்தியோ தானவயக்ஷராசதோ கிரஹ பந்தனாயோ பூதகிரஹ பிரிய சாக்கினி கிரஹ டாக்கினி கிரஹ காக்கினி கிரஹ காமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சோர கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபிரமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சமாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வாராகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மாபய மாபய மாறய மாறய சூர்ணய சூர்ணய ஹே ஹே ஹே ஸ்ரீராமச்சந்திராஜ்யா பிரஜா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் வஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ரா ஹட் ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மதே மம சர்வ சத்ரூன் வஸ்மி குரு குரு ஹர ஹர ஹோம் ஃபட் ஸ்வாஹா ஏகாதச சதவாரம் கதித்வா சர்வ சத்ரூன் வஷமானயதி நான்யதா இதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மன் மாலா மந்திராஹ சம்பூரணம்.